தரி சக்க தரி தாம் கெடுத்துக்கு தறி கிடதும் சன்ன சன்ன தூக்கும் தறி தாம் கெடுத்துக்கு தறி கிடதும் தரித்த தண்ணத்த ஜண்ணுத்த திமித்த தரித்த தாம் தண்ணத்த தாம் ஜண்ணுத்த தாம் தரித்த தண்ணத்த தக் ஜண்ணுத்த கெடுத்துக்கு தறி கிடதும்

தறிக்கிட்டதும் தாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம்